0: நல்லு சம்மா தானே தேவதி அலங்க நல்லுட்டு சாமியா குத்தி அம்மளும் நல்லது உள்ளு மெல்லு உள்ளுக பிச்சு உலா நல்லுட்டு மெம்மட்டோ நல்லுட்டு சாகா பின்னா குசி தமச்சி நல்லுகையோ நல்லுட்டியா பே நம்மளுமா நல்லுட்டு சாமியாக போயிட்டோம் கொய்யண்ணமே
1: கிபி வச்சுனா ஹோங்கல்லுட்டி smile it's still a good life

நெசு வச்சியாக ஆளுமை நோ சிறுத்தாலும் நக்கு பழைய பிச்சு இசுமாலும் பிற்பலட்சி மயிலோ அத்தொத்தலகையாலும் சிவகை கத்திரு நெசு நக்கு பழைய பிச்சோ துணி இசுமாலு தமத்தியும் பிவல்ல கத்திச்சமே அம்மலு தமக்குவா அம்மையுமே காலே அவள் அவளை தகலும் சொன்னதாக தெரிஞ்சு இச்சிகா பிவிஞ்சியாக அழுகும் அன்னகாவிங்க சிமஜமா தவணு கத்தி மதி அல்லதுங்க சனியான சோகாலும் இன்னும் பிரிஞ்ச உள்ளோ சிமச்சுமே சிசுத்தி தாழோடு அவளை தங்க தகலோமே சொன்னதாக தெரிஞ்சு அன்னகாவின் அம்மலோ அபுங்க திகராட்சியமோ தவணுங்க சீனாகோ ஈகப்போ தவணுங்க தாவுங்க அக்குசியோக்குவாலோமே மற்ற தேக்குங்க திகராட்சியமோ கோ தாவுங்க அக்குசியோக்குவாலோமே மற்ற தேக்குங்க திகராட்சியமோ அக்குசியோக்குவாலோமே மற்ற தேமை துசியாகாலே அம்மலு தப்பாலு அக்குத்தியாலும் சொன்னதோ ஹொத்தலோதும் ஒப்புங்கிறோம் தப்போங்க திக்கிசிமங்கிட்டு அலுவலோ இசுமாரி பிவல்லி சிறுப்பாலோ நகத்தாலோ தப்போங்க நுண்ணுவகையோ இசு அக்கியோ அலுக் ஹாந்தக்குழு நுண்ணக்கோயோக்குழு நுனிவகையோ நுனிவாச்சகல்லாச்சியாக அலுவலோ அப்போ தமானே அம்மலோ உமே அம்மகிச்சியாக அலுவலோ உமே அம்மகிச்சியாக அலுவலோ சொல்லு சொல்லு ஐப்பானு இது மகன் அசிங்க நிலு மகன் தூகல்லுவானு நுனிவகையாக்கு சிகிச்சியாக அலுவலோ அம்மையோ அக்னனு தாவுங்க தாவன்னு சொல்லு ஐப்பா நுனிவாச்சலுக்கு அலுவலோ அம்மா சட்ட சிமஜ அலுவலோ நுனிவகையாக்கு சொல்லுங்க தாய்ச்சி மணி பாவங்க அலுவலு இசுமாயின் நக் நிச்சயாக அலுவலமே பின்சு நெகிச்சி நெவ்வளோ சுற்றி கிக்கிலோக்கு அப்படியே தூமி தமான
Kampanye kunulo uci.